பெற்றே சோசுப்பாயே ஹர்கானா மன்வசாயே நான் குனதற்கரே சுப்பாயே ஆசந்தே சேத்தேனே கேவல ஹோம சப்த ஜலாய் பௌடி பக்தே மன பாவம் தே